ஆத்மாவும் விருத்தியும் அம்மதன் நீட்டம். பாரில் சாந்தி வளர்த்தும் விருத்தியும் அம்மதன் நீட்டம். ஜன்மகாரிணி பாரதம். அச்சா அபி அத்தாய பல்லவிகா ஜுன் ஆக்கு சிகாவும் ஏ கானே அபி ஹம் சார் சபேத் ஹிந்துஸ்தானி சங்கீத் மே போல்தே ஹேன் நாலு கட்ட ஸ்ருதி கர்நாடிக் சங்கீதத்தில் சங்கீத் மே போல்தே ஹேன் உஸ் உஸ் சுர் பர் ஹம் அபி கா ரஹே ஹேன் லேகின் ஜப் ஆப் ஹி அபியாஸ் கர்தே ஹேன் ஜோ சுர் பர் ஆப்கா ஆசானி சே ஏக் கானா கா சக்தே ஹேன் உஸ் சுர் ஆப் ஆதா சஜ்ஜம் ரக் லீஜியேகா. ஏக் கானா சதுஸ்ர ஜாதி தால் மே சல்தி ஹேன்.